0: घड़ी मिला लीजिए, इस वक्त सुबह के ठीक 5 बजे हैं।
1: This is Radio Marches.
2: வணக்கம்
3: ரேடியோ மொரிஷியஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹே ஆப் சபி கா।

0: மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வெள்ளிக்கிழமை பக்தியுடன் மத்திய வணக்கம். 810 கிலோஹெர்ட்ஸ் மத்தியலிகளில் மொரிஷியசு வானொலியில் வெள்ளிக்கிழமை தோறும் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் பக்தி நிகழ்ச்சியை கேட்பீர்கள்.
1: இந்த அடுத்த முக்கால் மணி நேரத்தில், அதாவது இன்றைய நிகழ்ச்சியில் பக்தி நிகழ்ச்சி, பக்தி சுவை மிகுந்த பாடல்களே இடம்பெறும். மனித உள்ளம் இயல்பாகவே இறைவன் ஏங்குகின்றது. மனிதருடைய ஆன்மாக்கள் உண்மையையும் நன்மையையும் தேடுகின்றன. மனிதனின் கண் காணவும் செவி கேட்கவும் நான் சுவைக்கவும் ஏற்பட்டிருப்பது போல மனித உள்ளம் இயல்பாகவே உண்மையும் நன்மையையும் நம்மையுமாக இருப்பவரே கடவுள். இதோ முதலில் விநாயகர் கடவுளை போற்றும்.

ஒரு செயலே செய்வது வெற்றி அல்ல, அதை மகிழ்ச்சியாக செய்வதே வெற்றி. எதையுமே சிறு புன்னகையுடன் எதிர்கொள்ளுங்கள். தாயும் தந்தையுமாக இருக்க எனக்கென கவலை அமையப்போம். ஓம் நமச்சிவாயம்.

மொரிஷியசு வானொலியில் உங்கள் பக்தி நிகழ்ச்சியை பெரும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். பிற்பகல் 1 மணி வரை நம் தமிழ் மரபின்படி வெள்ளிக்கிழமை மிகவும் புனிதமான மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் அம்பிகை மற்றும் லட்சுமி தேவியை வழிபடுவது வீட்டிற்கு செல்வத்தையும் அமைதியையும்

வரலட்சுமி பூசை. சுமங்கலி பெண்கள் நம் சகோதரிகள். தாங்கள் குடும்பத்தின் ஐஸ்வர்யம், கணவரின் நீண்ட ஆயுளும் மற்றும் வளம் பெருகும் மகாலட்சுமியை வேண்டி செய்யும் சிறந்த ஒரு வழிபாடாகும். நம் இல்லங்களிலும் இரு கோவில்களிலும் மிக விமரிசையாக கொண்டாடப்பட உள்ளது.

தீபம் ஏற்றுவது உங்கள் வீட்டில் நீர்மறை ஆற்றலை பெருக்கி அமைதியாக தரும். வாழ்வில் உள்ள தடைகள் மன கவலைகளை போக்கும். ஆம், வீட்டில் தினமும் தீபம் ஏற்றுவது மகாலட்சுமி தேவியின் அருளை பெற்றுத்தந்து செல்வ வளத்தை பெருக்கும். மன அமைதி நேர்மறை சிந்தனையை அதிகரிக்கும்.

பவர்ணமிக்கு முன்னால் வருகின்ற வெள்ளிக்கிழமை விரதம்தான் வரலட்சுமி விரதம். பொதுவாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி உரியது. ஆவணி என்பது சிறப்பான மாதம். எனவே ஆவணியும் வெள்ளிக்கிழமையும் இணைந்த நாளை வரலட்சுமி விரதம் கொண்டாடும் ஒரு சிறந்த நாளாகும் என்கிறார் நம் முன்னோர்கள்.

0: This is Radio Marxist.
1: You how?
2: Assalamu alaikum.
3: Kimchi Mauritius.
4: Namaskar.
5: Shodharandariki hrudayapurvaka namaskaram.
6: Ungal anaivarukkum vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசை அருவி.
9: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்தியிலை வரிசைகளில் 7 மணி தொடங்கி 8:30 மணி வரை எமது இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும் என் இசை பாடல்களும் தொகுத்து வழங்கப்படும். முதன் முதலாக கணபதியை போற்றும் பாடலை கேட்கலாம்.

அடுத்து வருவது என்எஸ்ஐ பாடல்கள். இதோ யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் வந்த கண் முன்னே என்னும் பாடல்.

வானொலி அன்பர்களே, அடுத்து வரும் பாடலை சிறப்பாக ஹுஷ்மா ஊரில் வசிக்கும் முருகன் குடும்பத்தாருக்கும் முதலி குடும்பத்தாருக்கும் அன்போடு தருகின்றோம்.

வானொலி அன்பர்களே, நாம் வழங்கி வந்த இசை அருவி என்னும் தமிழிகற்றி ஜிம்மிக்கு பொண்ணு என்ற பாடலுடன் முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் தேன் செய்யரங்கம் என்னும் தமிழிகற்றியை கேட்கத் தவறாதீர்கள். நன்றி.